0: கணேஜியோட பட்டியோடோ தோனியோட பட்டியோடோ
1: ಕೊಂಡೆ
0: ಆಜಾ ಪತಿ ಅವಳು ಉಣ್ಣ ಮಾತಾಡ್ತಾ ಕಿಣಿಜಾ.